0: எங்கெனுபே மகர்வரி ரேவுந்தகும் அல்லாஹு ஏனா சலாமை குருவி அதி எம்மெனுபே அசாப் ஃபிர்ஆனுகே மீஹும் வஷாலியே.
1: النار يعرضون على